0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசித்தர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கட்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில் மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார், இறைவி மறுவார் குழலி, புஷ்பாளகி, தாட்சாயணி, சுகந்த குந்தளாம்பிகை, சுகந்தவனநாயகி, திருத்தலமரம் வன்னி வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி, சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி, அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார் திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திறம் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமசிவாய்.
1: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப்பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள் பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுத திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருணட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புற்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறே என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுண்டின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருளிய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் நான்காவது திருப்பாடல்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் சௌர புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: நம சிவாய. சௌரபுராணாந்தர்கதம் விஷ்ணு சக்கர பிராப்தி ஹேது ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமாவலி.
3: பவாய நமஹ, சிவாய நமஹ, ஹராய நமஹ, ருத்ராய நமஹ, புஷ்கலாய நமஹ, முக்தலோசனாய நமஹ, அக்ரகண்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சம்பவே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈஸ்வராய நமஹ, ஸ்தானவே நமஹ, ஈசானாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சஹஸ்ரபதே நமஹ, வரியசே நமஹ, வரதாய நமஹ, வந்தியாய நமஹ, சங்கராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, கங்காதராய நமஹ, சூலதராய நமஹ, பரார்த்தைக பிரயோஜகாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வதேவாதயே நமஹ, கிரிதன்வனே நமஹ, ஜடாதராய நமஹ, சந்திராபீடாய நமஹ,

ஆதிசங்கரராய நமஹ, வேதகாராய நமஹ, சூத்ரகாராய நமஹ, சநாதனாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, கபிலாச்சார்யாய நமஹ, விஸ்வதீ

சகணாய நமஹ, கணகாயாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்ன சம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமகாலாய நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயி.

நமஹ அனுர்தேஷ்ய வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வாகர்ஷகராய நமஹ மதாய நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமாயாய நமஹ நியதாத்மனே நமஹ அபயோத்பவாய நமஹ ஓஜசே நமஹ தேஜசே நமஹ த்யுதிதராய நமஹ நர்த்தகாய நமஹ சர்வநாயகாய நமஹ நித்யகண்டாப்ரியாய நமஹ நித்யப்ரகாஷாத்மனே நமஹ ப்ரதாபநாய நமஹ ருத்தாய நமஹ ஸ்பஷ்டாக்ஷ

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ,

சிவசாய நமஹ, சதாசிவாய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராஜே நமஹ, சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமேயாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜோதிஷே நமஹ, அனுஜோதிஷே நமஹ, அசலாய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ரவே நமஹ, சாஸ்திரநேத்ராய நமஹ, த்ரயீதனவே நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே நமஹ, ஆதித்யாய நமஹ, யோகாச்சாராய நமஹ, திவஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

ஆச்சாராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோக பந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வ சஸ்த்ர பிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூத பவ்ய பவ.

சமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 42. தேங்க்யூ.

0: தமேவீதி மருத்துமேதி நானியப்பிரஜாபாதிச்சரதிகர்பே அந்தரஜாயமானோ பஹுதா விஜாயதே.
1: தஸ்யயோ

ஜக்ரபதே நதஸ்ய பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யஷாஹ ஹிரண்யகர்ப இத்யேஷஹ ஏஷோஹ தேவ பிரதிஷோ அனுசர்

யஞ்சநாஸ்திஷ்டதி சர்வதோ முக யஸ்மான் ந ஜாத இத்யேஷஹ வேனஸ்தத்பஷ்யன்னிஹி தங்குஹா சத்யத்ர விஸ்வம் பவத்யேகாணீளம் தஸ்மின் நிதக்ஞே சஞ்ச விஷயீதி சர்வக்ஞே ஸ ஓதஃ ப்ரோ.

0: திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om.

0: Dear listeners லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 9. Thank you.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாகா காண்டம் 2 சூக்தா 10.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த வேயுரு தோழி பங்கன். பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசித்தர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கச்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில் மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார், இறைவி மறுவார்குழலி, புஷ்பாழகி, தாட்சாயணி, சுகந்த குந்தளாம்பிகை, சுகந்தவனநாயகி, திருத்தலமரம் வன்னி வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி, சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி, அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார், திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திறம் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப் பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள் பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுத திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருநட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புட்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறே என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுந்தின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருளிய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் நான்காவது திருப்பாடல்

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Saura Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: நமஃ சிவாய. சௌரபுராணாந்தர்கதம் விஷ்ணு சக்கர பிராப்தி ஹேது ஸ்ரீ சிவ சஹஸ்ர நாமாவலிஹி.
3: பவாய நமஹ, சிவாய நமஹ, ஹராய நமஹ, ருத்ராய நமஹ, புஷ்கலாய நமஹ, முக்தலோசனாய நமஹ, அக்ரகண்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சம்பவே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈஸ்வராய நமஹ, ஸ்தானவே நமஹ, ஈஷானாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சஹஸ்ரபதே நமஹ, வரியசே நமஹ, வரதாய நமஹ, வந்தியாய நமஹ, சங்கராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, கங்காதராய நமஹ, சூலதராய நமஹ, பரார்த்தைக பிரயோஜகாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வதேவாதயே நமஹ,

ராதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹோ

ஷ்டாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

தன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராசனாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரகபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரோஹிதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவண்ணா.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 42. தேங்க்யூ.

தஞ்யம் பர்ஹிஷி ப்ரோக்ஷன் புருஷன் ஜாத்தமக்ரதஹ தேனா தேவா ஆயஜந்த சாத்யார்ஷாயஶ்சயே யத் புருஷம் யதாதுஹ் கதிதாவ்யா கல்பயன் முகம் கிமஸ்யாசீத் கிம் பாஹு கிமூரூபாதா உச்யேதே ப்ராஹ்மணோஸ்ய முகமாசீத் பாஹுராஜன்யஃ க்ருதஃ ஊருததஸ்ய யத்வைஷ்யஃ பத்பியாக்ஞே சூத்ரோ ஆஜாயத சந்திரமா மனசோ ஜாதஶ்சக்ஷோ சூர்யோ அஜாயத ஶ்ரோத்ரா அத்வாயுஶ்ச ப்ராணஶ்ச முகாதக்னிராஜாயத நாப்யா ஆசீதந்தரிக்ஷக்ஞே ஷீர்ஷ்ணோத்யௌ சமாவர்த்தத பத்பியாம்.

ஷ்மரவி சப்தாஸ்யாஸன் பரிதயஸ்த்ரி சப்த சமிதஃ க்ருதாஃ தேவாய யஜ்ஞந்தன்வானாம் அவத்னன் புருஷம் பசும்.

0: தமேவீதி மருத்துமே
1: நியப்பாவிதேயாதிச்சரதிகரமானோ விஜாயத்தை
0: தோனிம்பரீ பசியன் தீராஸ்தின்.

ஜாதோ நமோ ருச்சாய ப்ராஹ்மாயே ருச்சம் ப்ராஹ்மன் ஜனயந்தோ தேவா அக்ரே ததப்ருவன்.

ஜக்ரபதே நதஸ்ய ப்ரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யஷாஹ ஹிரண்யகர்ப இத்யேஷஹ ஏஷோஹ தேவ ப்ரதிஷோ அனுசர.

யஞ்சநாஸ்திஷ்டதி சர்வதோ முகஹ யஸ்மான் நஜாத இத்யேஷஹ வேனஸ்தத்பஷ்யன்னிஹி தங்குஹா சத்யத்ர விஸ்வம் பவத்யேகாணீளம் தஸ்மின் நிதக்ஞே சஞ்சவிசைதி சர்வக்ஞே ஸ ஓதஃ.

பிரதிஷோ திசச்ச உபஸ்தாய பிரதமஜா மிருதஸ்யாத்மநாத்மானமபிசம்வீவேஷ பரித்யாவா ஆபிருத்திவீ சத்ய இத்வா பரிலோகான் பரிதிஷ பரிஸ்வாஹ ரிதஸ்ய தந்தும் விதாதம் விச்ருத்ய ததா பஷ்யத் ததா பவத் ததா ஆசீத்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. Title is Sage Upamanyu, the Exalted Devotee of Lord Shiva, presented by Karthik Ramachandran Sheshadri. Thank you. Om Namah Shivaya.
1: Saya esho antara hridaya akashaha hiranmaya purushaha. Taittiriya Upanishad. So, asavyo vasarpati neela grivo vilohitaha. Meditate on that personality in the middle of the sun. Sauramandala madhyastam sambam samsara beshadam neela grivam virupaksham namami shivam avyayam. Parashara Upapuranam, first verse, first chapter says that. Shivasankalpa Suktam, 15th verse. Vedahametam purusham mahantam adityavarnam tamasakparastat yasya yonim paripashyanti veera sanme manas shivasankalpamastu. Again, by transcending, one can transcend the three modes of material nature by meditating on that Veda Purusha Mahadeva, who is described as Trilochana Uma Sahaya, who is described as Krittivasa, five-faced, ten-headed, three-eyed, Neelakanta, Neelagriva, Kapardi, Vilohita, etc. Shvetashvatara Upanishad, 3rd chapter, 8th verse. Vedahametam purusham mahantam adityavarnam tamasakparastha tamevam viditvati mrityumeti nanyahpanta vidyateyanaya. There is no other way apart from this. If one wants to achieve moksha, one has to surrender to Mahadeva, engage in bhakti to Mahadeva, there is no other way. And Ishvara Gita also confirms that Mahadeva says, Vedaham sarvame vedam. Namam janati kaschana prahur mahantam purusham mam ekam tattvadarshinaha. So tattvadarshis, the yogins who are wanting to attain that ultimate reality, they will only come to the conclusion that I alone am the supreme. Mam ekam, I am that one supreme reality. They will come to this conclusion. And I am that ultimate purusha, Veda purusha. And I alone am beyond the three modes of material nature. He says in the Ishvara Gita, 2nd chapter, 47th to 49th verse. And then goes on, Tandiruvacha, Tandi Maharshi glorifies in this way. He says, Tandiruvacha, Pavitranam Pavitrasvam Gatir Gatimatavara Atyugram Tejasam Tejas Tapasam paramam tapaha. Pavitranam pavitras. You are the holiest of the holiest, O Mahadeva. Mahadeva is actually the smallest of the smallest. We say that. Aniyasam aniyamsam brigadyascha brigattaram. Anoraniyan mahatomahiyan. He is the smallest of the smallest. And the largest of the largest. Brigatecha varshiyase chanamo. Vriddhayatasam vridvane chanamo. Rudram says. So like that, he is described as the holiest of the holiest. Gatir gati matam vara. You are the ultimate refuge. And there is no other greater refuge than you. When the halahala poison came, everybody, Vaikuntha was destroyed, Brahma Loka was destroyed, Vishnu turned black on account of that poison. Krishna tamapa Vishnu, Vyasa says that. The story is present in Matsya Puranam, Kurma Puranam, Vayu Puranam, Brahmanda Puranam, Padma Puranam, Skanda Puranam, etc. And then Vaikuntha Vasis also were in trouble. Brahma Loka Vasis were also in trouble. Brahma and Vishnu were affected, but ultimate Gati, they had to surrender to Mahadeva. The Tripurasura Vadam also, the Devas were not able to do anything. Brahma, Vishnu were not able to do anything. They had to surrender to Mahadeva to destroy the Tripurasuras. Tarakasura, they were not able to manage Tarakasura because Tarakasura acquired a boon saying that only the son of Mahadeva will be able to kill me. No one will be able to kill me. So that's the boon that he acquired. Brahma and Vishnu were trembling. They were not able to do anything. And they had to surrender to Mahadeva. And through the energy of Parashakti and Paramashiva, Kartikeya was born to destroy Tarakasura. And Andhakasura created a havoc. None of the Devas were able to do anything. Brahma, Vishnu also. And they had to surrender to Mahadeva. Gajasura, Jalandhara. We can go on. So many examples are there. So that's where Gatir Gati Matam Vara. Tandi Maharshi says, you are the ultimate refuge. There is no other greater refuge than you. And Atyugram Tejasam Tejas. தேஜஸ் மீன்ஸ் எஃபல்ஜன்ஸ், யூ ஆர் த அல்டிமேட் எஃபல்ஜன்ஸ் லைக் ஹிரண்மயேன பாத்திரேன வித் தட் மகாதேவா த எஃபல்ஜன்ஸ் தட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா வித் தட் எஃபல்ஜன்ஸ் ஒன்லி திஸ் வேர்ல்டு ஃபங்க்ஷன்ஸ் பிரம்மான் விஷ்ணு அண்ட் இந்திரா ஆர் ஏபிள் டு ஃபங்க்ஷன் தி ஆர் ஏபிள் டு டூ தேர் டியூட்டீஸ் ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்யா விகிதம் முகம் தத்வம் பூஷன் அபாவரணம் சத்ய தர்மாய திருஷ்டையே. கோல்டன் எஃபல்ஜன்ஸ் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா. ஐ வாண்ட் டு சீ தட் personality mukham, I want to see that face of the divine personality who is covered with golden effulgence. Ishavasya Upanishad 15th verse is also present in the Brihadaranyaka Upanishad. The next verse is pushanekarshe yamasurya prajapatya vyuharam rashmin samuha tejo yatte rupam kalyanatamam. I want to see the divine form which is with the divine qualities and characteristics. That form I want to see. சமூக தேஜோயத்தே ரூபம் கல்யாணதமம் 16th verse of the ஈஷாவாஸ்ய உபனிஷத். ஸோ தேஜஸ் ஸோ தட்ஸ் அண்ட் அதர்வசீரஸ் ஆல்சோ சேஸ் யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச தேஜஸ் தஸ்மை வை நமோ நம. யூ ஆர் தட், யூ ரெப்ரசன்ட் தட் தேஜஸ். பரமம் தப, யூ ஆர் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் பெனன்ஸ். இஃப் சம்வன் டஸ் பெனன்ஸ் மெடிடேஷன், யூ ஆர் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட். விஸ்வாவசு ஹிரண்யாக்ஷ புருஹூத நமஸ்கிருத பூரி கல்யாணத விபோ பரம் சத்யம் நமோஸ்துதே. ஜாதி மரண பீரூணாம் யதீனாம் யததாம் விபோ நிர்வாணத சகஸ்ராம்சோ நமஸ்தேஸ்து சுகாஸ்ரய. யூ ஆர் த அல்டிமேட் சப்போர்ட் ஆஃப் தி என்டயர் யூனிவர்ஸ் அண்ட் யூ கிராண்ட் த அல்டிமேட் மோக்ஷா நிர்வாணத பை கெட்டிங் ஜாதி மரண பீரூணாம். யூ கெட் யூ லிபரேட் த ஜீவா பை டிரான்சண்டிங் தெம் ஃப்ரம் த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அண்ட் கிவிங் தெம் அ பிளேஸ் இன் யுவர் அல்டிமேட் அபோட் பர கைலாஷா அண்ட் யூ ஆர் த சுப்ரீம் ட்ரூத் பரம் சத்யம். ஸோ வி வில் பி சீங் த தண்டி மகர்ஷி அண்ட் அட் அனதர் பிளேஸ் இன் த கமிங் வர்சஸ் யூ வில் பி டிஸ்கிரைபிங் பரம் சத்யம். ஸோ ஹீ வில் பி டிஸ்கிரைபிங் தட் of all the atharvana hymns you indicate that ritagam satyam param brahma purusham, you are that verse in the atharvana veda. He would be highlighting that. So that's what here also he says. So this has a beautiful connection. Param satyam namostute vibho, you are that vibhu. We are all anu, from the blade of a grass till Vishnu, everything is anu, means infinitesimal, finite. Vibhu means infinite, you are that. So vibhum chidananda roopam arupam adbhutam, Kaivalya Upanishad says vibhu comes in the Kaivalya Upanishad. So param satyam, you are that ultimate truth. So that's what comes in the mantra ridagam satyam param brahma purusham, satyam param param. He also glorifies at a later state, we will be seeing that. So there are various references to prove this ridagam satyam mantram is actually a mantra only glorifying Lord Shiva, not anyone else. That's what Tandi Maharshi also says. Brihadjapala Upanishad says radagam satyam kadrudraya yasya vakankatiti cha. One should meditate on Mahadeva, one should wash the Shiva Linga, and then one should wash the Vigraha of Mahadeva by chanting the radagam satyam mantras along with kadrudraya. Kadrudraya prachetase meedushtama yatavyase, that is another Veda mantra glorifying Mahadeva. So radagam satyam also should be chanted. That's what it says. And then Suta Samhita, I'll be giving some references for this Ritagam Satyam Mantram in the Puranas. Many, many references are there. First canto, 9th chapter, Suta Samhita, 5th and 6th verse. Ritagam Satyam Param Brahma Purusham Sambam Ishwaram Urdvaretam Virupaksham Hridhidhyayan Maheshwaram. Meditate on that personality who is described as Urdvareta Virupaksha Sambha Ishwara. Meditate on that personality who is truth personified and then righteousness personified. So Suta Samhita talks about this. Suta Samhita itself, this mantra comes 3 times. So the first one that I indicated is first canto, 9th chapter, 5th and 6th verse. And it comes in the second canto, 10th chapter, 46th to 55th verse. 46th verse it says, Hridagam Satyam Param Brahma Purusham Krishna Bingalam Urdvaretam Virupaksham Vishwarupam Namamyaham. This is recited by Brihaspati Maharshi. Again, in the second canto, 19th chapter, 21st verse. ஹிருதகம் சத்யம் பரம்பிரம்ம சாம்பம் சம்சாரபேஷஜம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபம் மகேஸ்வரம் நீலக்ரீவம் ஸ்வமாத்மானம் பஷ்யந்தம் பாபநாசனம். இட் சேஸ் தட் இஸ் வேர் த செகண்ட் சாப்டர் செகண்ட் கேண்டோ 19th சாப்டர் டாக்ஸ் அபவுட் நாராயணா ஆஸ் த மெடிடேட்டர் அண்ட் பரமேஸ்வரா அண்ட் பராசக்தி ஆஸ் த மெடிடேட்டட். ஸோ த மகாநாராயண உபனிஷத் டிஸ்கிரைப்ஸ் Narayana as the Dhyata. Dhyata means the meditator. And then Dhyaya means the meditated. Shiva Eko Dhyaya. Atharvashika Upanishad says. So that's where the Narayana is meditating on the Supreme Lord Maheshwara in his heart. So that comes in the Sutta Samhita, 2nd Canto, 19th chapter. Again, Shankara Samhita, Asura.

0: லைட் மாடிஃபிகேஷன் தட் மந்த்ரா. சிவபுராணா 7th கேண்டோ 2nd செக்ஷன் 6th சாப்டர் 13th வர்ஸ் அம்பிகாபத்ர் ஈசான பினாக்கி ரிஷவாகன ஏகோ ருத்ர பரம்பிரம்ம புருஷ கிருஷ்ண பிங்கள. லிங்கபுராணா கேண்டோ 2 சாப்டர் 18 ஸ்லோகா 38 சத்யம் பிரம்ம மகாதேவம் புருஷம் கிருஷ்ணபிங்கலம் ஊர்த்வரேதசம் ஈசானம் விரூபாட்சம் அஜோத்பவம். Very similar verse we saw in the Saura Puranam. So like this, there are many, many, many references. I just want to bring that up to say that actually even we see Thandi Maharshi saying, this glorifying Lord Shiva as, you are that personality who is described as Radhakam Satyam Param Brahma in the Atharvana Vedam. So he brings that point again. So these are some of the references, sample references. There are many more references like this indicating Mahadeva is that ultimate reality who is glorified by this mantra. And you are the grantor of the moksha to people who strive for it. You are that ultimate object of meditation.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாகா காண்டம் 2 சூக்தா 9. தேங்க்யூ.